0: ஃபாஸ்ட் தீவர் புருஷருக்கரும் அபிச்சில நல்ல புருஷரு சஃபல்தா நைதலா சகி.
1: சுனதே ரஹியே சிவா ரேடியோ, யஹாஹே குஷியோ கா சங்கம்.